0: சீவ சொல்லணும் மில்கை ஓகே பருவி, ராவித்து நூதா சீவ சொல்லணும் மில்கை ஓகே பருவி.
1: தூடா திபாரா தாளி நின்னா.